இவனுக டோட்டல் ஃப்ளாப். பொண்ணு பாப்புக்கு சக்கருமே கோயில் பழக்க சக்கேனா பச்சு கிவுட சேலே ஜூட் கஹா நஹிம் குருஜி சச்சு பெஞ்சுதே மென்ன டாலோ மன் கா கஹனா மத் டாலோ மன் கோ பெஞ்சுதே மென்ன டாலோ.

மக்களின் முஜவுரக இபேந்த உபுபங்களுக்கு புரியங்கிராயிங் உனக்கம்தா இசிங் தக்சகி அவா கௌராங் கோக்சகி லோய்பீலாங் தோன் லோம்லக லங்லாலாங் தோன் லேங்லக நுங்சி பாட்பு உகனி கொங்காம் இப்பா கௌபனி நுங்சி கோங்குயங்குன பிஜு பிஜாம் லோயிரக கொங்ஹாம் இப்பாக்லாலக மக்கோய் நுங்கோயு இக்காகங்கே.